பொண்ணு சேர்த்தி அந்த வேலை கூட கொள்ளுங்க. முதல் குச்சி காட்டு முதல் பம்பா அப்போய் முதல் பம்பந்தாரு முதல் குச்சி அவுதான் so neɗɗo woni moƴƴi ne moƴƴine sa boni inde ma bonne so inde moƴƴinama moƴƴi so inde bonnama boni pasamre potade londe fewni tewi hen goto so ɗe jalti pasamro inde bonnama kama e ndem yarodiraka teddinan hayso fu